உச்சி போல்கு மாயாதி சரண அந்தர் நான் செல்லணும். சரண கமல ஜாங்கா மன ரப்பா குரு குரு குரு குரு.